நிஷ்டரே பல் முஷ்கில் கோஷா. அல்லாவை இல்லா அனஃபா புதுனி மகர் தாசோ ஜமா பந்தகி கவை ஜமா இபாதத் கவை அல்லா நே யாதை.